0: കോളേജുകളിലും യൂണിവേഴ്സിറ്റിയിലും ഒക്കെ ഞാൻ പങ്കെടുക്കുകയുണ്ടായി. ഒരിക്കൽ ഞാൻ എൻ്റെ വഴിയെ പോകുമ്പോൾ പുറകിൽ നിന്ന് ഒരാൾ എന്നെ വിളിക്കുന്നു, സാർ സാർ എന്ന്. ഞാൻ അവിടെ നിന്നു. അയാൾ ഓടിയെത്തി, എന്നിട്ട് എന്നോട് പറഞ്ഞു, സാറിന് എൻ്റെ മകനെ പഠിപ്പിക്കരുത് എന്ന്. ഞാൻ ചോദിച്ചു, മകൻ ഏത് ക്ലാസ്സിലാണ് പഠിക്കുന്നത്? അയാളുടെ ക്ലാസ്സും അയാളുടെ സ്കൂളും അയാൾ പറഞ്ഞു. അയാൾക്കുണ്ടായിരുന്ന ഒരു മതിപ്പ് ഞാൻ ഇപ്പോഴും വിലമതിക്കുന്നുണ്ട്. ആ ആളിലൂടെ എനിക്ക് ബാലജനസഖ്യവുമായി കൂടുതൽ ബന്ധപ്പെടുവാൻ സാധിച്ചു. എനിക്ക് പ്രചോദനം നൽകിയത് ഈ ഒരു വിളിയായിരുന്നു, സാർ സാർ എന്ന് ഒരു വിളി. ആ വിളിയോടുകൂടി ഞാൻ ആകാശവാണിയുമായി കൂടുതൽ ബന്ധപ്പെടുകയുണ്ടായി.
1: തീരദേശ മേഖലയിലെ കുട്ടികൾക്ക് വേണ്ടി, അതായത് സാധാരണക്കാരായ കുട്ടികൾക്ക് വേണ്ടി നമ്മൾ അത് തുടക്കം കുറിച്ചാണ്. ആലപ്പുഴയിലെ ജവാഹർ ബാലഭവൻ, സാറ് ഉച്ചരിക്കുന്നതന്നെ ജവാഹർ എന്നാണ്. ആ ഒരു ജവാഹർ ബാലഭവന്റെ ഉത്ഭവവും അന്നത്തെ ജില്ലാ കളക്ടറായിട്ടുള്ള സാറിന്റെ ആ ഒരു കൂടിച്ചേരലും
0: ബാലജനസഖ്യത്തിലൂടെ വളർന്നു വന്ന
2: തമിഴ് മാലൈ.
3: ஜூன் மாதம் 14 நாள் உலக இரத்த தான தினம். ஜூன் மாதம் 14 தேதியான இன்று உலக இரத்த தான தினம் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இரத்த தானம் செய்வதன் அவசியம் குறித்தும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் மற்றும் இரத்த தானம் செய்வதால் ஏற்படும் பலன்கள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த தினத்தின் நோக்கம். ஜூன் மாதம் 14 நாள் உலக இரத்த தான தினம். கூடுதல் தகவல்களை இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள வருகிறார் செல்வி விபுஷா அவர்கள்.
4: இரத்ததான தினம் பற்றி உங்களோட சில விஷயங்களை சொல்ல வந்திருக்கிறேன். நான் விபுஷா. நம் உலகில் தண்ணீரும் இரத்தமும் தான் ஒவ்வொரு துளிகளிலும் உயிர் காக்கும் வல்லமை கொண்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14 நாள் உலக இரத்ததான தினமாக கொண்டாடப்படுகிறது. மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உயிர் காக்கும் இரத்த கொடையாளர்களுக்கு நன்றி சொல்வதும் உலக சுகாதார நிறுவனம் இத்தினத்தை அறிவித்தது. அறிஞர் லான்ஸ் டீனர் AOB இரத்த குழு அமைப்பை கண்டுபிடித்தார். அவரது பிறந்த நாளே இரத்ததான தினமாகும்.

0: இரத்தம் என்பதன் பொருள். நம் உடலில் இரத்தத்தின் பங்கு மிக முக்கியமானது. அது உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனையும் ஊட்டச்சத்துகளையும் எடுத்து செல்கிறது. விபத்துகள், அறுவை சிகிச்சைகள், பிரசவம், புற்றுநோய் சிகிச்சைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரத்தம் அவசியமாக தேவைப்படுகிறது. இரத்தம் ஏன் தேவை? ஒரு விபத்தில் பலத்த காயமடைந்த ஒருவருக்கு உடனடியாக இரத்தம் கிடைக்கவில்லை என்றால் அவரது உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். அதே போல தலசீமியா போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள மனிதர்களுக்கு அடிக்கடி இரத்தம் செலுத்த வேண்டியது அவசியமாக உள்ளது. இரத்த தானம் என்றால் என்ன? இரத்த தானம் என்பது ஜாதி, மதம், மொழி, இனம் போன்ற எல்லா வேறுபாடுகளையும் கடந்து மனிதர்களை இணைக்கும் ஒரு பாலமாகும். நம் தானம் செய்யும் இரத்தத்தை எந்த ஜாதி, எந்த மதம், எந்த மொழி உடையவர்களுக்கு போய் சேர்கிறது என்று நாம் கேட்பதில்லை. ஏனெனில் மனித உயிரே முக்கியமானது. கைகளால் கொடுப்பது தானமாக இருந்தாலும் இதயத்தால் கொடுப்பது இரத்த தானமாகும். இரத்த தானத்தில் நிறைய வகைகள் உள்ளது. இரத்த தானத்தின் வகைகள் பற்றி பார்ப்போம். பொதுவாக இரத்தம் நான்கு வகைப்படும். ஏ, பி, ஏபி, ஓ என்று நான்கு வகைப்படும். அவை மேலும் ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ் என எட்டு வகைகளால் பிரிக்கப்படுகின்றன. இதில் ஓ நெகட்டிவ் அனைவருக்கும் இரத்தம் வழங்கக்கூடிய யூனிவர்சல் டோனராக கருதப்படுகிறது. இதில் ஓ நெகட்டிவ் அனைவருக்கும் இரத்தம் வழங்கக்கூடிய யூனிவர்சல் டோனராக கருதப்படுகிறது. அனைத்து இரத்த வகைகளிலும் இருந்து பெறக்கூடிய யூனிவர்சல் ரெசிபியன்ட் என்று ஏபி பாசிட்டிவ் கருதப்படுகிறது. இரத்தத்திற்கு ஏன் பணம் வசூலிக்கப்படுகின்றாங்க என்று தெரியுமா? இரத்த தானம் செய்பவர்கள் தங்களுடைய இரத்தத்தை இலவசமாக வழங்குகிறார்கள். ஆனால் அந்த இரத்தத்தை பாதுகாப்பாக சேகரிக்க, சேமிக்க, பரிசோதிப்பது, மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான செலவுதான் அவை. இரத்தம் சேகரிப்பு உபகரணங்கள், கிருமி அற்ற இரத்த பைகள், ஊசிகள், இரத்தம் உறையாம பாதுகாக்கிற மருந்துகள் தான் அவை. தானத்தாரர் பரிசோதனை, இரத்த தானம் செய்பவர்களுடைய உடல்நிலையை பரிசோதித்து தான் இரத்தம் வாங்குவாங்க. கட்டாய ஆய்வக பரிசோதனை, ஹெச்ஐவி, ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ஹெப்பாட்டிட்டிஸ் சி போன்ற தொற்றுநோய்கள் உள்ளதா என்று செக் பண்ணிட்டு தான் இரத்தம் வாங்குவாங்க. இரத்த செயலாக்கம், சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், பிளாஸ்மா, இரத்த தட்டு போன்ற பிரித்தல். சேமிப்பு, தேவையான வெப்பத்தில் குளிர்சாதனத்தில் வைக்கப்படுகின்றன. மருத்துவ பணியாளர்கள், டாக்டர்ஸ், நர்ஸ், லேப் டெக்னீஷியன் இவங்களுடைய எல்லாரோட உதவிகளும் தேவை. இரத்தம் மாற்றும் சிகிச்சை, 30 நிமிட விதி இங்கு முக்கியமான ஒன்றாகும். குளிர்சாதனத்தில் வைக்கப்பட்டுள்ள இரத்த அணுக்கள் வெளியே எடுக்கப்பட்ட 30 நிமிடத்துக்குள்ள நோயாளிகளோட உடம்புல சேர்க்க வேணும். அப்படி இல்லைனா இந்த இரத்தம் பயன்படுத்த முடியாது. இந்த விதி ஏன் இருக்கிறதுன்னு தெரியுமா? நீண்ட நேரம் வெளியே இருந்தால் இரத்த அணுக்கள் தரம் குறையும். 1 டிகிரியிலிருந்து 10 டிகிரிக்குள்ள வெப்ப கட்டுப்பாட்டுல இரத்தம் இருக்கணும். பாக்டீரியா வளர்ச்சி தடுக்க வேண்டும், இல்லனா அது நோயாளிகளோட உடம்புக்கு ஆபத்தாக இருக்கும். இரத்தம் வீணாவதை தடுக்க இந்த விதி உள்ளது. இரத்தம் மாற்றும் அறுவை சிகிச்சை, இங்கு 4 மணி விதி செயல்படுகிறது. இரத்தம் மாற்றும் சிகிச்சை தொடங்கிய 4 மணி நேரத்துக்குள்ள அது முடிய வேண்டும். இல்லை என்றால் அந்த இரத்தம் மீண்டும் இருந்தால் அகற்றப்பட வேண்டும். ஏனென்றால் பாக்டீரியா தொற்று ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது. தற்போது சில நாடுகள் நவீன இரத்த சேமிப்பு டெக்னாலஜியை வைத்து 30 நிமிஷத்திலிருந்து அது 60 நிமிஷத்துக்கு நீடிச்சிருக்காங்க. இரத்த தானம் பற்றி சில கேள்விகளும் பதில்களும். இரத்த தான தினம் ஏன் கொண்டாடுறோம் என்று தெரியுமா? இரத்தம் கொடுக்கறவங்களை என்கரேஜ் பண்ணவும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தான் இந்த இரத்த தான தினம் நம்ம கொண்டாடுறோம். யார் இரத்தம் கொடுக்கலாம், யார் கொடுக்க கூடாது? 17 வயது முதல் 66 வயது வரை யாருனாலும் இரத்தம் கொடுக்கலாம். எடை குறைவு, தொற்று நோய் உள்ளவங்க தான் இரத்தம் கொடுக்க முடியாது. எப்பெல்லாம் இரத்த தானம் செய்யலான்னு தெரியுமா? ஆண்கள் 3 மாசத்துக்கு 1 தடவையும் பெண்கள் 4 மாசத்துக்கு 1 தடவையும் இரத்த தானம் செய்யலாம். இரத்த தானத்தின் முன்பு பின்பு என்ன சாப்பாடு வேண்டும்? இரும்பு சத்து போன்ற கீரைகள், காய்கறிகள் சாப்பிடலாம். நீர் சத்து அவசியமாக தேவை. தானம் செய்வதற்கு முன்பும் பின்பும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கலாம். இரத்த தானம் பாதுகாப்பானதா? கண்டிப்பா இரத்த தானம் பாதுகாப்பானது. இரத்தம் கொடுத்தவங்ககிட்ட இருந்து தான் இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உயிரோடு இருக்கும்போதே கடவுளாக உங்களுக்கு இருக்கணுமா? பிளட் டொனேட் பண்ணுங்க, மற்றவங்க கண்ணுக்கு கடவுளா தெரிவிங்க. இரத்த தானம் செய்யும்போது வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, கொடுக்குறவங்களுக்கும் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. உடல்நிலை செக்அப், பிளட் டொனேட் பண்ணும்போது பிபி, ஹீமோக்ளோபின், பல்ஸ்ரேட் மாதிரி பேசிக் செக்அப் பண்ணுவாங்க. புதிய இரத்த உற்பத்தி அதிகரிக்கும். பிளட் டொனேட் பண்ண பிறகு நம்ம உடலில் புதிய பிளட் செல்ஸ் உருவாகும். இது பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ண உதவாகும். அயன் லெவல் பேலன்ஸ்டா இருக்கும். ரெகுலரா பிளட் டொனேட் பண்ணும்போது பாடியில எக்ஸஸ் அயன் பில்டப் ஆகுறது குறைக்க ஹெல்ப் பண்ணும். இது ஹார்ட்க்கும் ஹெல்த்துக்கும் நல்லது. இதய நோய்கள் வராது மற்றும் ஹார்ட் அட்டாக் வராது. மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஒரு பிளட் டொனேஷன் மூலமாக பல பேரோட உயிரை காப்பாற்ற முடியும். கேலரிஸ் பேர்ன் ஆகும். ஒரு பிளட் டொனேஷன் செஷன்ல அப்ராக்சிமேட்டா 500 கேலரி வரைக்கும் உடம்புல பேர்ன் ஆகும். ரத்தம் கொடுப்போம், உயிரை காப்போம். நன்றி.
1: இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை ஜூன் மாதம் 14 நாள் உலக இரத்த தானம் குறித்து தகவல்களை வழங்கியவர் செல்வி விபுஷா அவர்கள்.

ஜூன் 15 உலக முதியோர் மீதான கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு நாள். கடவுளுக்கு இணையாக முதியோரை கருதிய காலம் இருந்தது. இப்போது காலம் மிகவும் மாறிப்போய்விட்டது. நமது கலாச்சாரத்துடன் பொருந்தி போகிறதோ இல்லையோ, கூடுமானவரை மேலை நாட்டை பின்பற்ற நாம் முயன்று கொண்டிருக்கிறோம். முதியோரை மதிக்கும் பண்பாடு என்பது பெரிதும் குறைந்துவிட்டது. கடவுளாக கருதப்பட்ட அவர்கள் சுமையாகவோ செலவாகவோ கருதப்படுகிறார்கள். இந்த பிரச்சனையை நாம் ஆழ்ந்து நோக்கினால் முதியோரின் நிலைமை என்பது மிகவும் பரிதாபத்துக்குரியதாக உள்ளது. தனிமையும் புறக்கணிப்பும் அவர்களை பெருமளவில் பாதிக்கிறது. தாம் இருப்பதே தேவையற்ற ஒன்று என்று கருத தொடங்குகிறார்கள். இந்த உணர்வு அவர்களின் உடல் உபாதைகளுடன் இணைந்து கொண்டு அவர்களுக்கான வாழ்க்கையை நாசமாக்கி விடுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் இவ்வாறான பல்வேறு சோக கதைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். முதியோர் அவமதிப்பு என்பது வயதானவர்களுக்கு மன இறுக்கத்தை ஏற்படுத்தும் செயல்பாடாகும். இது குறித்து யாரும் கலந்துரையாட எண்ணுவதில்லை. மரபு சார்ந்து முதியோர் என்பவர் குடும்பத்திலும் சமூகத்திலும் மதிப்புக்குரியவர்கள் ஆவார்கள். அவர்கள் அவமதிக்கப்படுவதை யாரும் சிந்திப்பதில்லை. அவர்கள் பல்வேறு விதத்தில் அவமதிப்பை சந்திக்கின்றனர். வயதானவர்களை பாரமாக கருதும் உறவினர்கள் அவர்களை துன்புறுத்தும் செயல்களில் ஈடுபடுகின்றனர். மேலும் வீட்டுக்கு வரும் விருந்தாளிகளிடம் பேச விடாமல் தடுப்பது, பேரர் குழந்தைகளை அவர்களிடம் விளையாட விடாமல் தடுப்பது, ஒரே குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட அவர்களிடம் யாரும் பேசாமல் இருப்பது போன்ற நிகழ்வுகள் மூலம் முதியோர்கள் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். சரியில்லாத குடும்ப சூழ்நிலையில் வளர்ந்து வரும் குழந்தை பெரியவனாகும் போது தன் கோபத்தை முதியவர்களிடம் காண்பிக்கிறான். வீட்டில் தொடர்ந்து முதியவர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் போது இடவசதி மற்றும் நிதி வசதி குறைவினால் முதியவர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள். முதியவர்களை தொடர்ந்து கவனித்துக் கொள்ளும் போது அவர்களை கவனித்துக் கொள்ளும் உறவினர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும். இதனால் நிதி வசதியும் குறையும். சில சமயங்களில் செய்யும் தொழிலில் இழப்பும் ஏற்படும். இவ்வாறு பலவித காரணங்களால் பாதிக்கப்படும் உறவினர்கள் முதியவர்களை அவமதிக்க தொடங்குகிறார்கள். சமூகத்தில் மதிப்பிழந்த பெரியவர்கள் மற்றும் நிதி வசதி இல்லாத முதியவர்களை வீட்டில் இளைஞர்களால் அவமதிக்கப்படுகிறார்கள். ஹெல்பேஜ் இந்தியா எனும் தொண்டு நிறுவனம் 2014 நடத்திய கணக்கெடுப்பில் சுமார் 32% முதியவர்கள் இளைய சமூகத்தினரால் அவமதிக்கப்படுகிறார்கள் அல்லது தக்க மரியாதை இல்லாமல் நடத்தப்படுகிறார்கள். இதைவிட இன்னமும் அதிர்ச்சியூட்டும் செய்தி, 56% முதியவர்கள் தனது மகன்களால் புறக்கணிக்கப்படுகிறார்கள் மற்றும் 23% முதியவர்கள் தனது மருமகள்களால் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இளைஞர்கள் அவர்களாகவே முதியவர்களை புறக்கணித்தலை உணராத பட்சத்தில் சமூகம் அதை உணர வைக்க வேண்டும். பள்ளிகள் கல்லூரிகளில் முதியவர்களின் பெருமைகளை பற்றியும் அவர்களின் தேவைகளை பற்றியும் சொல்லித்தர வேண்டும். முதியவர்களை மதித்து நடக்கும் இளைஞர்களை பாராட்டுவதன் மூலம் மற்ற இளைஞர்கள் மனதிலும் மாற்றத்தை விளைவிக்க முடியும். ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 முதியோருக்கு எதிரான கொடுமைகள் ஒழிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் நாளாக அனுசரித்து வருகிறது. அன்று எல்லா இளைஞர்களும் குடும்பத்தினரும் முதியோருக்கு எதிராக இழக்கப்படும் அனைத்து வகையான கொடுமைகளையும், அவை வாய்மொழியாகவோ வன்முறை மூலமாகவோ பொருளாதார ரீதியாகவோ எந்த உருவில் வந்தாலும் அவற்றை களைவதற்காக முளையிலேயே கண்டுபிடித்து தடுக்கவும் அறவே நீக்கவும் தன் சொந்த முயற்சியாலும் தேவைப்பட்டால் அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்களின் துணையோடும் பாடுபடுவேன் என உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். முதியோருக்கு எதிரான கொடுமை என்பது ஒரு மனிதாபிமானமற்ற செயல். முதுமையில் இயலாமை இயற்கையின் நீதி. முதியோருக்கு கொடுமை செய்வோர் இயற்கைக்கு எதிரானவர். இது ஒரு வீட்டு பிரச்சனையாக யாரும் எண்ணக்கூடாது. இதுவே விரைவில் ஒரு சமுதாய பிரச்சனையாக உருவெடுத்தாலும் வியப்படைவதற்கு ஒன்றுமில்லை. முதியோர்களை மதிப்போம். அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வோம். அவர்கள் நிம்மதியாக கௌரவமாக வாழ எல்லோரும் துணை நிற்போம்.

0: காக்கா ராதாகிருஷ்ணன் தமிழ் திரைப்பட உலகின் ஒரு பழம்பெரும் நடிகர். 1940களிலிருந்து திரைப்படங்கள் மற்றும் மேடை நாடகங்களில் நடிகராக திகழ்ந்தவர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை மேடை நாடகத்துறைக்கு அறிமுகம் செய்து வைத்தவர். 1949 மங்கையர்க்கரசி என்ற திரைப்படத்தில் அறிமுகமான ராதாகிருஷ்ணன் அவர்கள் 600 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருச்சி சங்கிலியாண்டபுரத்தில் வெள்ளையநாச்சியார் மற்றும் சுப்புலட்சுமி அம்மாள் ஆகியோருக்கு 2வது மகனாக பிறந்தார். இவரது தந்தை வெள்ளையன் அவர்கள் பொன்மலை ரயில்வேயில் வேலை செய்து வந்தார். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 2 இருக்கும் போது அவரது தந்தை உடல்நலக்குறைவால் இறந்துவிட அவரது குடும்பம் வறுமைக்கு தள்ளப்பட்டது. அவரது அன்னை சுப்புலட்சுமி அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு ராதாகிருஷ்ணன் அவர்களை வளர்த்து வந்தார். பின்பு அவரது சகோதரருக்கு தனது தந்தையின் வேலை கிடைத்துவிட ராதாகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தனர். பள்ளியில் சேர்த்து படிக்க துவங்கிய போதும் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லாமல் தெருக்கூத்து நாடகங்களில் கலை ஆர்வம் பிறக்க நாடக குழுவுடன் சேர்ந்து அவரது நடிப்பு பயணத்தை தொடங்கினார் காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
1: ஓஹோ, நீங்களா? ஆமா, இப்படி ராத்திரி வேளையில முக்காட போட்டுக்கிட்டு வர்றீங்களே, யாராவது பார்த்தா பயந்துட மாட்டாங்க. என்ன முடிக்கிறீங்க?
2: கொஞ்சம் பொறுங்க, அவசரப்படாம அடக்கமா பேசுங்க. உங்க தோழர் சந்திச்சுட்டே பேசணும்னு எங்க இளவரசி அம்மா வந்திருக்காங்க.
1: இளவரசி வந்தாலும் சரி, வேற எந்த அரசி வந்தாலும் சரி, அந்த விஷயம் மட்டும் இவர்கிட்ட நடக்காது. ஏதாவது பேசணும்னா நீங்க எங்கிட்ட சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் எங்கிட்ட சொல்லுவார், அவன் அவங்ககிட்ட சொல்லுவேன்.
2: அடாடாடா, ஏன் இப்படி காக்கா மாதிரி கத்துறீங்க? இப்படி பேசினா எப்படிங்க?
1: அப்படித்தாங்க.
2: அப்படிப்பட்ட விஷயம் இல்லைங்க இது.
1: வேற எப்படிப்பட்ட விஷயங்க?
2: தந்தை விஷயமா பார்த்து பேசலாம்னு வந்திருக்காங்க.
1: யார் வந்திருப்பது? இளவரசி அலங்காரவல்லி அம்மா.
3: அலங்காரவல்லியா?
1: இதப்பா, அவங்க தோழி சிங்காரவல்லியும் கூட வந்திருக்கா.
3: என்ன விஷயம்?
1: தந்தைய விஷயமா பேசணுமா?
3: தந்தைய விஷயமா? சரி, வர சொல்றேன்.
1: கூவமா பேசி கக்க வச்சுடணும் விஷயத்த. நீங்க பாட்டுல ஆகட்டும் போகட்டும்னு அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஆமா, ஏன்னா அவங்க பொம்பளை,
0: ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தனது பெயருடன் காக்கா என்ற பட்டப்பெயர் ஒட்டி கொண்டது எப்படி என்பது குறித்து ஒரு சுவையான தகவல். மங்கையர்க்கரசி என்ற திரைப்படத்தில் T.A. மதுரம் அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம், நீ அரசாங்கத்திலே போய் எப்படியாவது காக்கா பிடிச்சாவது வேலைக்கு சேர்ந்துடு என்று சொல்வாங்க. உடனே ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு காக்காவை பிடித்து கொண்டு போய் வேலை கேட்பார். வேலை கிடைக்காது. திரும்பி வீட்டுக்கு வந்து அவரது அம்மாவாக நடித்த T.A. மதுரம் அவர்களிடம், காக்காவை பிடிச்சிட்டு போய் வேலை கேட்டேன், அப்பவும் கிடைக்கலம்மா, இங்க பாரு காக்கா என்று சொல்வார். இந்த நகைச்சுவை அப்பொழுது ரொம்பவும் பேசப்பட்டது. அன்றிலிருந்துதான் ராதாகிருஷ்ணன் அவர்களை காக்கா ராதாகிருஷ்ணன் என்று அனைவரும் அழைக்க தொடங்கினார்கள்.
4: தண்டியாத்திரை

0: கூப்பிடுறாரு, நான் போக முடியுமா?
1: ஐயோ,
2: அப்ப போடுறா.
0: முடியாது.
2: ஓடுறா?
0: முடியாது.
1: அவர் தான் எதையோ போட சொல்றாரு, போட்டுதான் தொலைய.
0: ஐயோ, அது இன்னொரு கன்றாவி விளையாட்டு.
1: என்ன
0: இது? குண்டா? நான் லண்டனா? இது இந்தியாவா? லண்டன் முதல்ல இந்தியா மேல குண்டு போடுமா, அப்புறம் இந்தியா லண்டன் மேல குண்டு போடுமா? குண்டா போட்டுச்சு, டமா போடியா? போடு.
2: சரசம்மா,
1: என்ன
2: இது? பனியா? இந்த சனியன் இத குண்டுன்னு நினைச்சுட்டு ஏன் மேல போடுறான்? நான் போடுவனா?
1: நீங்க என்ன ஆளு?
3: மங்கையர்க்கரசி என்ற திரைப்படத்தின் மூலம் தனது திரைவாழ்வை துவக்கிய காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சுமார் 600 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். சிவாஜியுடன் நடித்த மனோகரா, கமலஹாசன் அவர்களுடன் நடித்த குணா, தேவர் மகன், வசூல் ராஜா MBBS, அஜித் அவர்களுடன் நடித்த உன்னை தேடி, விஜய் அவர்களுடன் நடித்த காதலுக்கு மரியாதை ஆகியவை காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் குறிப்பிடத்தக்கவை. மாயி என்ற திரைப்படத்தில் காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்களும் வடிவேலு அவர்களும் நடித்த காமெடி காட்சிகள் மிகவும் பேசப்பட்டவை.
2: சரி டாக்டர், நீ ரொம்ப கோபமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட்
4: பண்றேன்.
2: அங்கிட்டே போயிருக்கலாம். இவன் யாரு?
5: கிட்ட கிட்ட கிட்ட வர.
2: ஆமா,
5: அந்த புள்ள என்னமோ உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தது.
2: என்னமோ இந்த பக்கம் வந்தா விளக்கமாறு பிச்சு போட்டு சொன்ன மாதிரி கேட்டுக்கடா.
5: ஏயா, இது ஒரு வேலைன்னு மெனக்கெட்டு பாத்துக்கிட்டாக்கும்.
2: அதான்டா சிங்கம்.
5: சிங்கம் சீண்டாம இங்கே நிக்கிட்டு நான்
2: வர்றேன். ஆமா, அந்த பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா?
5: பிடிக்காம விளக்க மாத்த கொண்டு அடிப்பேன்னு சொல்லி இழிச்ச மணிக்கு வரேன். நானு தாறுமாறா லவ் பண்றியா? தாறுமாறா?
2: தாத்தாவுக்கு மட்டும் 1 ரூபாய்க்கு பொடி வாங்கி கொடுத்துறா. அந்த பிள்ளைய உனக்கு கட்டி வச்சிடறா.
5: 1 ரூபாய் செலவாகுமா? தாத்தா, நீ மட்டும் எனக்கு அவளை கட்டி வச்சுட்டு 1 லோட
2: இறக்குறியா?
5: ஒரு தலப்பா கட்டி போல செத்துக்கா.
2: அப்ப அந்த பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி அச்சு
5: வச்சிடறா. கிழவனுக்கு வயசானாலும்
3: காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1940களிலிருந்து திரைப்படங்கள் மற்றும் மேடை நாடக நடிகராக திகழ்ந்தவர். சிவாஜி கணேசன் அவர்களை மேடை நாடகத்துக்கு அறிமுகம் செய்து வைத்தவர். மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2012 June 14 மாரடைப்பால் காலமானார். சுமார் 600 திரைப்படங்களுக்கு மேல் நடித்தவர். இன்று நம்மிடையே இல்லாவிடனும் அவர் நடித்த திரைப்படங்கள் வாயிலாக என்றும் நம் நினைவுகளில் நீங்கா இடம்பெற்றிருப்பார் என்பதற்கு ஐயமொன்றுமில்லை.

இன்றைய தம்மாளி நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வுகள் குறித்தும் மறைந்த திரைப்பட நடிகர் கா.கா. ராதாகிருஷ்ணன் அவர்களின் வாழ்க்கை பயணங்கள் குறித்தும் கேட்டீர்கள்.